0: ரொம்ப நேரம் கூட இருக்க மாட்டேன்னு தோணுது.
1: பேசாம இடி சேது, அப்படி ஒன்று நினைக்க வேணாம்.
0: எத்தனை

சித்திரம் காசனோவா. பாடியவர் கார்த்திக், வினீத் ஸ்ரீனிவாசன், நஜீம் அர்ஷாத். கானரச்சனா கிரீஷ் புத்தஞ்சேரி. சங்கீத சம்விதானம் கோபி சுந்தர்.